யானைகளை தூண்டிய கத்தினார்கள் தாசா கத்தனுங்கள் ஒரு ஹெல்கு மொத்த கூப்பிட்டு தான் நகரி சத்து குரு பழகி போட்டு

வேல்கம் டுடைய சரபாதன ஹோய நான் பக்தி ஜீன பெ கூட சோயனகு லப்பாதுர ரமேதா குருவாஸ்குதா